கரைக்கு பலாரமா பலாரம ராஜுண்டானா பலாரம ஜீவரமா காஜைக்கு நந்த பலாரமா கபியத்ததபம் பலாரமா கஜிர்ஜி பலாரமா உமகாஹபுலே பலாரமா தஞ்சல மந்த பலாரமா உமகையில மந்தன ஆரதி பயங்கில மந்தன ஆரதி உமகையில மந்தன பூ பலாரம அல்லா கடி பலாரமே ந பலாரம பலாரம சேவா ஜலா.